0: புத்திரப்பும் மஞ்சாம்பும் கேட்ல
1: lalu dibacakannya emonya dius tiganya kali keliling dengan bar tiga.